கணப்போதில் வெறுத்து விட்டு புகழ் புகம் யாவும் கணப்போதில் வெறுத்து விட்டு ஆண்டியான ஆறுமுகானி அம்மையப்பனை மறந்து அகிலம் துறந்து